கே தோகரும் கும்பாரும்பும் கொங்கொங் ஹுலுப் கெவையா நனிமே கொய்யரமே கொங் ஹுலுப் ஒலையொம்மு பௌராரோகும் ஃபி உவாஹரா வைதெஞ்சி யோக்வா கெமனோராரோ கும்பார் தந்திஞ்சோங் கம்புரார. Merci d'avoir suivi notre émission de ce jour. Mes remerciements à notre locuteur de Nanjoubéa et à Dorian et

தண்ணி கவியை கரடி காடு விடுறாங்க. ஏய், நம்ம தண்ணி இந்த காடு பெண்ணே அறை மெல்லாம் ரெண்டு மேட்டம் அஞ்சு ஆடம் டவாவிலும் இங்கே விற்பனை ராஜ ஜிஞ்சு ரசோண்டு விற்பேன் எஃப்எம்.